0: at 4 p.m.
1: Our pure Shahi Paneer Masala. Delicious, healthy, everyday.
2: ए युग तुम्हारा, ए रण तुम्हारा, हर चुनौती तुम्हारी, हर शिखर तुम्हारा, तुम्ही हो भारत का स्वाभिमान।
3: हर सेक्टर, हर स्टेट, हर रीजन, हर उम्र के इनोवेटर्स ने दिया जबरदस्त प्रतिसाद। अभी तो वंदे भारतम में एप्लीकेशंस पहुंचे 25,000 के पार और रजिस्ट्रेशन डेडलाइन बढ़कर हुई है 30 जुलाई। आप भी भारत के सबसे बड़े ग्रास रूट इनोवेशन मूवमेंट से जुड़े vandebharatam.org पर रजिस्टर करें।
4: He has tracked the pulse of power from Washington to Korea. Witnessed history being made in global capitals and conflict zones.
5: This location from Tel Aviv
4: brought clarity to complex issues of national security and international affairs.
6: Prime Minister Narendra Modi spoke to him at length yesterday.
7: The Ayatollah Khamenei is gone.
8: There has been a missile attack right behind you,
9: and we need to rush into a shelter.
10: Heading there.
11: Will Prime Minister KP Sharma Oli resign?
4: And now, Aditya Raj Gaul, covering international affairs like no one else, only on NDTV Network.
1: Meetha ya namkeen, chahe jaise khao, 100% suji se bani, are pure vermicelli, swadisht, sehatmand, har roz.
0: This is the show where we bring you all the hot and happenings from the world of entertainment and lifestyle.
12: Really?
0: Fashion that made you gag. Films that made you fangirl. Art that made it to the gram. And trends that kept us with the program.
13: Welcome back, you're watching NDTV. As part of the NDTV Detol Banega Swast India campaign, let's now head to Trichy, where real change is happening on the ground. Here, villages and many schools have become menstrual waste-free. It's more than just a milestone, it's a story of collective action and lasting behavioural change. Take a look at this report.
14: We are here at Trichy in Tamil Nadu. And today we have come to Mullukkapatti village, which is in Puducherry district. There are around 273 families that reside here. And these members have made this village menstrual waste-free village. How has that been possible? It's been possible with the help of Gramalya. Gramalya has not only built and distributed smart toilets, but they've also provided women of these villages with eco-friendly cloth pads. Now 373 women and girls of this village use these pads and have ensured that they take care of their menstrual health and hygiene. Mullukkapatti village is India's 200th menstrual waste-free village.
15: ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைத்தில் நான் ஹிடன் ஆயிருந்தாலும் அங்கே போகும்போது நேப்பிங் பேடு யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஐயோ லீக்கேஜ் ஆயிருமோன்னு ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த பேடு வச்சிருக்கும் போது எனக்கு நார்மலான டென்ஷன் ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த டென்ஷனும் இல்லை, நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் டி தேங்க்ஸ்ன்னு எனக்கும் சொன்னாங்க.
16: We began with India's first menstrual waste-free village in 2019 and today it has turned into 381 plus villages and 27 plus schools. This has been made completely menstrual waste free and period friendly. While infrastructures like toilets and access to menstrual hygiene products plays an important role, that alone is not enough. Real change happens when hygiene becomes a daily habit.
17: இப்போ வந்து கிளாத்து பேடு அந்த ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி எரியப்பட்ட நாப்கின் மட்டும்தான் பயன்படுத்தணும். அது வந்து குப்பை அங்கிட்டு போடுறது, இங்கிட்டு போடுறது, குப்பையில் போடுறது, அந்த நீரோட்டத்தில் அந்த தண்ணி போகிற குளங்களுக்கு போகிற தண்ணியில் போய் போகிறது, இது மாதிரி வந்து அங்கங்கே கிடக்கும், அசிங்கமாக இருக்கும். இப்போதைக்கு இந்த கிளாத் பேடு வந்து மேடம் கிராமலாயிலேருந்து வந்து பார்வதி மேடம் கொடுத்ததுங்களா, அது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தி பார்த்தேன். அப்போ நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு.
18: தமிழகத்தில் மொத்தம் 12,725 வில்லேஜ் பஞ்சாயத்தில். ஸோ இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பயனடையினா இதே போல் இந்தியா ஃபுல்லுமே அனைத்து மாநிலங்களும் இந்த நாப்கின் அதாவது துணி அணையாடையை பயன்படுத்தி நோய் இல்லாத வாழ்வை வாழணும். அவங்க குழந்தைகள் மற்றும் அம்மா மனைவி எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும்.

0: model evaluation, logging, and automated threat response. NVIDIA says cybersecurity needs both closed and open AI models, but argues that open systems give defenders greater visibility and control during an, well, unfortunate attack. The announcement comes on the heels of the recent Hugging Face breach, where an autonomous AI agent reportedly chained together multiple vulnerabilities to gain unauthorized access to the platform. NVIDIA says Hugging Face eventually turned to the OpenVate GLM 5.2 model to analyze more than 17,000 actions and investigate the incident after closed AI systems proved too restrictive for deep forensic analysis. The breach has reignited the debate over whether OpenAI models increase security risks or are becoming the best defense against AI-powered cyber attacks. Interestingly, OpenAI, Google, and Anthropic, the leaders in the AI race, are missing from the alliance's founding members. NVIDIA says the group's mission is to create transparent, open technologies that organizations and governments can independently inspect, test, and secure instead of relying entirely on proprietary AI platforms. As AI agents become more capable, NVIDIA is betting that the future of cybersecurity won't be built behind closed doors. In fact, it will be built in the open.
1: Well, as part of the NDTV Dettol Banega Swasth India campaign, let's now head to Trichy, where real change is happening on the ground. You know, here villages and many schools have become menstrual waste-free. It's more than just a milestone. It's a story of collective action and lasting behavior change.
2: We are here at Trichy in Tamil Nadu. And today we are here in Mullukkapatti village, which is in Puducherry district. There are around 273 families that reside here. And these members have made this village menstrual waste-free village. How has that been possible? It's been possible with the help of Ramalia. Ramalia has not only built and distributed smart toilets, but they've also provided women of these villages with eco-friendly cloth pads. Now, 373 women and girls of this village use these pads and have ensured that they take care of their menstrual health and hygiene. Mullukkapatti village is India's 200th menstrual waste-free village.
3: ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைத்தில் நான் விடண்ட் ஆயிருந்தாலும் அங்கே போகும்போது நேப்பிங் பேட் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஐயோ லீக்கேஜ் ஆயிருமான்னு ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த பேடில் வச்சுருக்கும் போது எனக்கு நார்மலான டென்ஷன் ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த டென்ஷனும் இல்லை, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் டி தேங்க்ஸ்ன்னு எனக்கும் சொன்னாங்க.
4: We began with India's first menstrual waste-free village in 2019 and today it has turned into 381 plus villages and 27 plus schools. This has been made completely menstrual waste-free and period-friendly. While infrastructures like toilets and access to menstrual hygiene products plays an important role, that alone is not enough. Real change happens when hygiene becomes a daily habit.
5: இப்போ வந்து கிளாத் பேட் அந்த ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி எரியப்பட்ட நாப்கின் மட்டும்தான் பயன்படுத்தணும். அது வந்து குப்பை அங்கிட்டு போடுறது, இங்கிட்டு போடுறது, குப்பையில் போடுறது, அந்த நீரோட்டத்தில் அந்த தண்ணி போகிற குளங்களுக்கு போகிற தண்ணியில் போய் போகிறது, இது மாதிரி வந்து அங்கங்கே கிடக்கும், அசிங்கமாக இருக்கும். இப்போதைக்கு இந்த கிளாத் பேடு வந்து மேடம் கிராமலாயிலேருந்து வந்து பார்வதி மேடம் கொடுத்ததுங்களா, அது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தி பார்த்தேன். அப்போ நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு.
6: தமிழகத்தில் மொத்தம் 12,725 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு. ஸோ இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பயனடையினா இதே போல் இந்தியா ஃபுல்லுமே அனைத்து மாநிலங்களும் இந்த நாப்கின் அதாவது துணி அணையாடையை பயன்படுத்தி நோய் இல்லாத வாழ்வை வாழணும். அவங்க குழந்தைகள் மற்றும் அம்மா மனைவி எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும்.
1: Well, it's more than just a milestone. It's a story of collective action and lasting behavior change. We continue to track all the latest updates for you right here on NDTV 24/7 after this very short break.